0: අප සහෝදර ශුදෝ ෆ්‍රැන්සිස් මුනිතුමා වසර 800කට පෙර මරණය නැමැති සහෝදරිය හමුවේ සාමය සහ සමාදානය ඇතිව සිටියාක් මෙන් අද ලෝකයේ සාමයට එරෙහිව නැගී ඇති සීමා මායිමිදිඩියේ සාමය පාලම් තැනීමට අවශ්‍ය කරන ධෛර්යය අපට ලබා දී අප වෙනුවෙන් මැදිහත් වන පිණිස
1: Lord, hear our prayer.
2: ஆண்டவரே, இந்த பூமியையும் அதன் அனைத்து உயிரினங்களையும் அன்புடன் பாதுகாக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. இயற்கையின் அழகிலும் எல்லா உயிர்களிலும் உமது படைப்பை அற்புதத்தை உணர்ந்து பூமியை நல்ல முறையில் பராமரிக்கும் பொறுப்பில் நாளுக்கு நாள் வளர எங்களுக்கு வழிகாட்டுவீராக. லார்ட், ஹியர் அவர் ப்ரேயர்.
3: W naszych potrzebach, aby Duch Święty, którego wzywamy podczas sprawowania Eucharystii, nauczył nas modlić się i prosić zawsze z ufnością w naszych potrzebach i w intencjach wszystkich potrzebujących. Let us pray to the Lord.
1: Lord, hear our prayer.
4: Za one koji pate. Ti si u svojoj beskrajnoj ljubavi svetom Franji objavio o tajstvu križa svoga sina. Daj da i mi znamo nositi svoje križeve na tvoju slavu i za spasenje svijeta.
1: Lord, hear our prayer.
5: Preghiamo per tutti i defunti che il Signore dona a loro la pace eterna e dona conforto e rassegnazione alle loro famiglie per la perdita dei loro cari. E preghiamo per i seguenti defunti. Carmela Migliaccio, deceduta in Italia il 26 del 9, Michele Donato, Tom Maiorano, Rosina De Leo, Rosario, Nicola, Filomena, Francesco e Pasqualina Mercorella, Andrea, Carmela, Giovanangelo e Gino e Gina Borrasi, Frank Placentino. Preghiamo.
1: We also pray for our personal needs and intentions, and we also specially pray for our parish community that we become the instruments of peace. Lord God, together with St. Francis, St. Clare, and all the saints, we ask you to grant our prayers, and we ask this through Christ our Lord. Amen.
6: The second collection will now be taken up for the upkeep of our parish and to support our pastoral work and ministries. Ora verrà raccolta la seconda colletta destinata al sostegno e al mantenimento delle attività pastorali della nostra parrocchia.